0: சப்பர்
1: சப்பர் அடி மோதா இன்னும் பாலிங் ஒரு சின்ன நங்கர்தி கேக்னா இன்னும் பாலிங் ஒரு டம்மன் நங்கர்தி கேக்னா யா குயிஸ் கனா கனா கே நான் கிளாம் பிகன ரம்பூத் ரம்பூத் சாபா
0: கே சாயங்கு
1: ஒரே சாயங் சாயங் லக்கி பனஸ் கே அதிகு பனஸ் கே அதிகு பனஸ் பனஸ்
0: இல்லம் கே கவங் என்ன என்ன கிளாம் பின்ன நீ கவங் என்ன கிளாம்
1: பின்ன கமே பப்பா நான் கொண்டு வந்து மானா யா ஒரு சுத்தி நான் வந்து எடுத்து கவும் பா Lambi tas mau pacaran ke rumah dong dia. Konyong sih konyong baik. Sorry temen ya. Kira rambutnya sapa kira lambi ya.
0: Walah, Gusti Pangeran. Cemburu nih aja membabi caleng gak ya. Gue bicaranya cemburu. Kira rambutku dewek. Gilem ke. Padam bok kira rambutnya kia. Dijembreng.